மார்க சாகன பாயி மன்னா பசம் பர்கட ஜாயி மன்னா மகன ஜல்லா பம்சம் மன்னா தன்